0: modne wakacje tylko z Giacomo. Tylko teraz wakacyjne stylizacje, koszule, shorty i garnitury za połowę ceny. Skorzystaj z letniej wyprzedaży i weź udział w konkursie z okazji 20 urodzin Giacomo Conti. Giacomo rozdaje milion na wakacje. 100 voucherów na wakacje marzeń o wartości 10 tysięcy złotych. Czeka na Ciebie w salonach w galerii Focus Mall w Zielonej Górze oraz w centrum handlowym Nowa Park w Gorzowie Wielkopolskim. Słuchaj, a może by tak urodziny w oderwanym stylu, w sprawdzonym od 10 lat miejscu? No proste, że w Stacja Grawitacja. Tylko tutaj sport łączy się z zabawą. Wycieczki szkolne, WF, wskocz do nas i oderwij się. Zapraszamy w Warszawie, Łodzi, Poznaniu i Częstochowie. www.stacjagrawitacja.pl.
1: Hi, I'm Ben Berkeley. Walk like an African, அதாவது ஆப்பிரிக்கனுடைய நடையிலே இசை என்று இதை சொல்கிறார்கள். இங்கே ஒருமுறை ஆப்பிரிக்கனுடைய இசையோடு எமது இசையையும் இணைத்து மிருதங்கத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆப்பிரிக்கனுடைய இசையை நாமும் இணைந்து மகிழ்வோம். இங்கே ஒருமுறை வோக் லைக் அன் ஆப்பிரிக்கனாக நாங்களும் இணைவோம். தேங்க்யூ. திஸ் இஸ் திலீபன்.